லட்சாதிகாரைன லவண மன்னமே காணி மெருகு பங்காரம்பு மிருங்க போடு.